0: நேரம் காலை 7 மணி ஆகிறது. இந்த காலை பொழுது உங்களுக்கு இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையட்டும். அன்பாண்ட ஆர்எம் ஃப்ரீ வானொலியின் ரசிகர் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த செவ்வாய்க்கிழமை தித்திக்கும் காலை வணக்கம். நாடோறும் இக்காலை நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்பீர்கள் உங்கள் தேனிசை அரங்கம்.
1: தேனிசை அரங்கம்,
2: தேனிசை அரங்கம்,
1: காலைதோறும்
2: 7 மணி முதல் 8 மணி வரை.
0: சரி, இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை July 21 நம் மாதத்தின் ஆடி மாதத்தின் 5 நாள்.

ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் ஒவ்வொரு சிறப்புண்டு. அந்த வகையில் ஆடி மாதம் மிகவும் தனித்துவமான சிறப்பை பெற்றது.

தொடர்ந்து இன்னும் ஒரு சக்தி பக்தி மிகும் சக்தியை போற்றும் ஒரு பாடல் உங்களுக்காகவே. ஆதி மாதம் என்றாலே நம்முடைய நினைவுக்கு வருவது அம்மனுக்கு வழிபாடுதான். அமரகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் புனைந்த பக்தி மிகும் சக்தியை போற்றும் இந்த பாடல். கரு மாரியம்மனை போற்றும் பக்தி மிகும் ஒரு பாடல். உலகத்து நாயகியே எங்கள் முத்து மாரியம்மன்.

மேலும் உங்கள் இன்றைய செவ்வாய்க்கிழமை காலை பொழுதினில் உங்கள் குடும்பத்தில் நிம்மதியையும் செல்வ வளத்தையும் கடன் நீர்வத்தையும் கொண்டு வரட்டும். இந்த முருகப்பெருமானை போற்றும் பாடலை உங்களுக்காகவே அளிக்கின்றோம்.

வாழ்க தமிழ் வளர்க குரல் நெறி அறட்டுப்பால். இன்றைய குரல் நிலையாமை, இன்ஸ்டபிலிட்டி. நெருநல் உன்னொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு பொருள். இந்த உலகமானது நேற்று உயிருடன் இருந்தவரை இன்று இல்லாமல் செய்துவிட்டோம் என்று அகந்தையை பெருமையாக கொண்டதாகும் என்பதே இதன் பொருளாகும். தட் இஸ், திஸ் வேர்ல்ட் பொசஸஸ் த கிரேட்னஸ் தட் ஒன் ஹூ யெஸ்டர்டே வாஸ் இஸ் நாட் டுடே.

0: உங்கள் தேனிசையரங்கம் நிகழ்ச்சியை தொடர்கிறது.
1: தேனிசை அரங்கம்,
2: தேனிசை அரங்கம்.

ஜெயர் கண்ணதாசன் எழுதிய இப்பாடலே அண்ணனின் ஆழமான பாசத்தையும் அவளது எதிர்காலத்தை தருகிறது.

பழமையான பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் எழுதி எல ஐஸ்வரி அவர்கள் குழுவினரும் சேர்ந்து பாடும் பாடல்

ஆரம்ஃப்ரீ வானொலியில் நீங்கள் உங்கள் தேனிசை அரங்கம் நிகழ்ச்சியை பெறும் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நீங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து ரசித்துக் கொள்ளுங்கள். இதோ அடுத்து வரும் பாடலின் நேயர்களின் விருப்பப்படி நாம் வழங்கும் அடுத்த பாடல் மூக்காவிலிருந்து அம்மா நீலம் அமசை கணவன் கொய்ந்தன் மகள் அருவி மருமகன் பழனி பேரன் ஆதிசேகரன் செந்தில்வேலன் பெற்றி நெசி அமசை குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் உக்குள்ளே உளிர்ந்த அக்கா வனிதாராமன் கணவன் காசன் மற்றும் மகள்மார்கள் மருமகன்மார்கள் பேரன் பேத்திமார்கள் கைமோங் உளிர்ந்து அம்மா அன்புள்ள அம்மா அமிர்தவள்ளி பொன்னன் ஆகியோரின் சார்பிலும் நாம் அன்புடன் வழங்கும் அடுத்த பாடல் ஃபேமிலி ஸ்டார்

இன்னும் சில நேயர்களின் விருப்பப்படி நாம் வழங்கும் அடுத்த பாடல் நிக்கோலே உளிருந்து அம்மாதேவி அப்பசாமி கணவன் தர்மா மகன் சாம்பசிவம் மருமகள் ஜெனா மகள் கேசவல்லி மருமகன் தீலான் மற்றும் அப்பசாமி குடும்பத்தார் கோவிந்தன் மருடே பிள்ளை காவேரி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில்

ஆரோக்கிய வாழ்வுக்கு உடல்நலம் குறிப்பு உங்களுக்காகவே இந்த குளிர் காலத்தில் நம்முடைய காலை பொழுதை சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் தொடங்குவதற்கான உங்களுக்காக அற்புதமான குறிப்பு. காலையில் எழுந்தவுடன் வேகமாக குடிக்க வேண்டாம், தசைகளை இதமாக்க இரண்டு

நிமிடங்கள் படுக்கையிலேயே உடலை நன்றாக நீட்டி நிமிர்த்துங்கள். உங்கள் காலை பொழுதை ஒரு டம்ளர் வெடுவெடுப்பான நீரில் தேன் அல்லது எலுமிச்சை சாறு கலந்து தொடங்குங்கள். இது உடலின் செரிமானத்தையும் சுறுசுறுப்பையும் அதிகரிக்கும். இதுவரும் இந்த பாடல் இனிமையான ஒரு பாடல், இக்கால படத்தில் வந்துள்ள ஒரு பாடல், தடம் படத்து பாடலாகும். உங்கள் சிச்சேராம் குரலில்

இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஜூலை 21 நாள் உங்கள் பிறந்த நாள். என் சார்பிலும் என் சொந்த சார்பிலும் தொழில் நண்பர்கள் சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் எமது உளம் நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சிறப்பாக அடுத்த பாடலை ஷாமினி உளிருந்து ஏகஞ்சேதன் செத்தி அவர்களுடைய பிறந்த நாள் விழாவுக்காக. அப்பா சித்ரா, மியா, தத்தா ரஞ்சன், செத்தி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள்.

ஃபெனிக்ஸூலிருந்து நட மிஸ்ட்ரி பிறந்த நாள் விழாவுக்காக ராகினி சிலா மசிலா சமிலா மணினி தயலமே ஃபெனிக்ஸ் தயாலனி திருக்கோவில் உறுப்பினர்களும் சார்பிலும் மற்றும் ஐயா கமலன் கவிசன் அழகன் மிஸ்திரி குடும்பத்தார் சின்னராசன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக அடுத்த பாடலை ரோசில் ஸ்டன்லி ஊழியர்ந்து யஷினி ரங்கசாமி பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு அம்மா யுவனி அப்பா நம்பி தாத்தா நிச்சயா அப்பா நீதா சித்தப்பா நிமலன் சினமா மனிதா மற்றும் ரங்கசாமி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். சாம்பிய ஊழியர்ந்து கணேஷா சுக்கன் பிறந்த நாள் விழாவுக்காக அம்மா சிலா அப்பா காசன் அண்ணன் கிருஷ்ணன் அனி வாணி அயான் மாமன் பரமா பிமாது குடும்பத்தார் சுக்கன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். கொலோவியோ ரோஸில் ஊழிருந்து சிம்லா ராம்சாமி பிறந்த நாள் விழாவுக்காக கிழவன் நன் வனிசா வனிதா கியானா கேலான் சியானா கினிசன் கிசவன் சுரன் நீலாம் மற்றும் ராம்சாமி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். பொன்னக்கை ஊரை சென்ற கவினி நல்ல தம்பி பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு அம்மா தேவினா தாவினா தங்கை அரசி தம்பி மயிலன் அபாய் ராஜேந்திரி தாத்தா கிருஷ்ணா அத்தை ஜெயா சிவாகன் கலைவாணி அபாய் தேவன்றி கரிஷ்மா அம்மா ரோஜா நல்ல தம்பி குடும்பத்தார் சுமயன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.

தகப்பாக அடுத்த பாடலை ரோஸில் உளிருந்து செல்வனி முனியன் முனிகன் பிறந்த நாள் விழாவுக்காக கணவன் திலகம் மகன் அவிசன் அம்மா சுசிலா அப்பா சச்சுஜால் வினாயா ஜெஸ்னா அப்பா சுபாம் மாமியார் மிது ஜெஸ்னா மற்றும் முருகன் முனிகன் குடும்பத்தார் நாயகன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். வக்குவா உளிர்ந்து நம் அந்த நியர்கள் அம்மா வினோதா இயாவு அவர்களுடைய பிறந்த நாள் விழாவுக்காக ஷனன் பென் இவன் ஷாலினி ஓவன் சந்திரினா ஊர்வஷி ரூமிஷ்கா மனோ சித்தி மனோ சித்தி மனோ மிது அம்மா தேவி யாஷ் அனைவேல் அம்பாள் தேவன் மற்றும் இயாவு குடும்பத்தார் தன்ஹையன் நசிகாது ராமசாமி மாணிக்கம் ராசன் அழகிரி ரங்கியா குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இதோ நாம் வழங்கும் இந்த பாடல் அடிக்கடி கேட்க விரும்பும் ஒரு பாடல் இது.

இந்த பாடலை ஹைலன் சூழலிருந்து நலிதா மற்றும் ஜோதிசன் மருடே பிறந்த நாள் விழாவுக்காக செல்வானி முனிகன் மெனன் குமலன் புவனா புவேஷா ரோவன் ரியா யானாரிவன் திலகம் விளவன் மற்றும் விலாவன் சிவா மிது மணிசன் தனியன் ஜெசன் புசிலா கெலன் கோவான் கிருஷன் சிமி கோமதி ஆகியோரின் சார்பிலும் நாம் வழங்கும் இந்த பாடல்

சிறப்பாக இந்த பாடலை பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களுடன் நாம் வழங்கும் இந்த பாடல் செல்லக்குட்டி உத்ரஸ்ரீ ஓவாதினி சங்கிலி பிறந்த நாள் விழாவுக்காக

நீங்கள் புன்னகையுடன் இருங்கள். புன்னகை என்பது ஒரு மிகச்சிறந்த பரிசு. அதனால் நீங்களும் கொஞ்சம் புன்னகை கேட்க முயலுங்கள். தொட்டால் பூமலர். உங்கள் நிகழ்ச்சியை முடித்து வைத்தது

வந்த உங்கள் இன்றைய தினசரங்கம் நிகழ்ச்சி இனிய பாடலுடன் நிறைவு பெறும். உங்கள் அடுத்த

தமிழ் நிகழ்ச்சி சரியாக பிற்பகல் ஒரு மணிக்கு எமது மொழிசு வானொலியில் ஒளிபரப்பாகும் உங்கள் மங்கை அருளி நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். நிகழ்ச்சியை வழங்குபவர் அன்பர் தொழில் அன்பர் கலைவாணி அவர்கள். அடுத்த நிகழ்ச்சியை நாம்களை மீண்டும் சந்திக்கும் வரையில் என் உளம் நிறைந்த வணக்கத்தை கூறி விடை பெறுந்தவள் உங்கள் அன்புள்ள அறிவிப்பாளி அஜய் அரசி. நேர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கம், நன்றி. Wishing you all a wonderful day ahead. Stay safe, take care. உங்கள் முகத்தில் இருக்கும் புன்னகை உங்களை சுற்றியுள்ள உலகத்தை அழகாக்கும் ஆற்றல் கொண்டது. So you please keep always smiling. Wishing you all the best.